சிச்சிச்சுதான் வளர்ந்தார். கோல் மாதால் கொன்று மறைக்கு அரைஞ்சியாங்க ஒழுங்கை உயரா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மா. சிச்சிச்சுதான் மறக்க பரவாயில்ல.